வானம் வெடிய வெடிய வெடிய வெடிய வெடிய வெடிய ஏக்கங்கள் தாக்குதே.